கங்கராஜேஸ்வரன் ராஜேஸ்வரி ஏழு சிறப்பு நாலு சந்தர்ப்பங்கள் இவ்வளவு பூர்த்தி செய்யும் சந்தர்ப்பங்கள் நீக்கு மீட்டே அந்தர்க்கு சுபாகாங்கும் இலாகே நீக்கு வீலுட்டு நாக்கு சாலா அந்தர்க்கு சாலா இஷ்டமே ராமதாஸ்ல பாட்ட அந்த ராமமயம் ஒகசாரி ப்ளே చేస్తే అందరికీ

கங்கலாரி சென்ஸ் ராஜேஸ்வரி ரேடியோ சிறப்பு 4 சமத்தாலும் திகழ்ந்தா பூர்த்தி சேர்ந்த சந்தர்ப்பங்கள் நீக்கும் நிச்சயம் அந்தர்க்கை சுபாகாங்கும் అలాగే మీకు వీలుంటే నాకు చాలా అందరికీ చాలా ఇష్టమైన రామదాస్ పాట అంతా రామమయం ఒకసారి ప్లే చేస్తే అందరికీ